பாரிசேரி சுக்கி சுக்கி பாவென்ன மோசலாட ஜெகனே ஜன்னா அம்மி சிசி பக்ஜ ஹதி மன்னா ஸ்விட்சர்லேண்ட் கிய ஈஜிப்ட் ஹாலேண்ட் கிய ஷேக்